4.86 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணை திங்கள் 25ஆம் நாள் ஜூலை 7 வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழ் முதல் நிகழ்ச்சியில் குரல் முதம் தகவல் நேரம் வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு FMD தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம் திரையிசை ஆகியன கேட்கலாம். குறளமுதம் தனக்குவமை இல்லாதால் தாழ் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல். பொருள் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. மீண்டும் குறள்.

தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். குறள் எண் 7, அதிகாரம் கடவுள் வாழ்த்து.

நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிகள் உங்களோடு நான் அறிவிப்பாளர் வரதராஜன். தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது மேலும் சில இடங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் தாண்டக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கிடையேயான கப்பல் போக்குவரத்து. இவ்விரங்கத் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுபராஜி தீப் மற்றும் லாங்வெலன் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்று வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜி தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை காலை 8:45 மணிக்கு சுவராஜி தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசிச் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து சுபராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 மணிக்கு சுபராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாராட்டாங் நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுபராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சுபராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 11 தேதி காலை 5:30 மணிக்கு சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பே நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயாவந்தர் வழியாக டிக்ரிபூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 11 தேதி காலை 7 மணிக்கு டிக்ரிபூரில் இருந்து புறப்பட்டு மாயாவந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி காளிகாட் நாளை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 11 தேதி காலை 8 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு எஃப்எம்டி தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒரு திரைசி பாடலோடு தொடங்குவோம் நேர்களே.

0: வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கால்நடைகளுக்கு எஃப்எம்டி தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் அன்பு நேர்களே, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் கோமாரி நோய், அதாவது எஃப்எம்டி, ஃபுட் அண்ட் மவுத், அதாவது வாய் மற்றும் கால் கான தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. இந்த கோமாரி நோய் என்றால் என்ன, இது ஏன் வருகிறது, இதை பற்றி நம்ம நேர்களை சொல்லுங்க மேடம்.
1: வணக்கம். இந்த கோமாரி நோய் அல்லது இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து கால்நடைகளுக்கு ஒரு பயங்கரமான நோயினே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோய், இது ஒரு தொற்று நோயாகும். இது ஒரு வைரஸ் நச்சுயிரியால் இது வந்து ஆகுது, இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுறனால இது வந்து எந்த மாதிரியான பசுக்களை, எந்த மாதிரியான கால்நடைகளை பாதிக்கும் அப்படின்னா, நம்ம மாடு இருக்கலாம், இல்லை எருமை மாடு இருக்கலாம்.

0: இல்லைன்னா நம்ம ஆடுகள், செம்மறி ஆடுகள், அதே மாதிரி பன்றி, ஏதா எல்லாமே இந்த பிளவுபட்ட இந்த குழம்பு உடைய எல்லா விலங்குகளுக்கும் இது வந்து பாதிக்கப்படுத்துங்க. அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஏன்னா அது இக்கனாமிக் எஃபெக்ட் பண்ணும், ஃபார்மர்ஸ் உடைய பொருளாதார இழப்புக்காக.
1: இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நோய் ஏற்பட்டு மாடு இறப்புக்கு போயிருமா, இல்லை பால் உற்பத்தி குறையுமா, இல்லை என்ன மாதிரியான எஃபெக்ட் இது இருக்கு மேடம் உங்களுக்கு?
0: அடல்ட் அனிமல்ஸ் அதாவது பெரிய மாடுகளுக்கு பாதிப்பு வர்ற சமயத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அது இறந்து போகிறது இல்லை. ஆனால் என்னன்னா இதுக்கு வந்து நம்ம மாடு பசுமாடு வளர்க்குறதே எதுக்கு வளர்க்குறோம்? மாடு வந்து பால் கொடுக்கணும், கண்டு ஈன்றணும், அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை கண்டு போடணும், பால் நம்மளுக்கு கிடைக்கணும். இது அதையே எஃபெக்ட் பண்ணிடும். இந்த கிருமி வர்றதுனால என்ன ஆகும்னா டக்குன்னு பசுமாட்டுட்டு பால் அப்படியே குறைஞ்சிடும். எந்த மாடாக இருந்தாலும் அதோடைய பால் டோட்டலி குறைஞ்சிடும். அதே நேரத்தில் பாடி வெயிட் டவுன் ஆயிரும். இப்போ ஆடுகள் இதெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி மீட் பர்பஸ்க்காக தான் ரியர் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ். ஸோ அந்த அதோடைய ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும். அது வந்து கருத்தரிக்கிற அதோடைய அந்த திறமை இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப எஃபெக்ட் ஆகிடும். அதாவது மலட்டுத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதோடைய மடி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நோயில் என்ன ஆகும்னா மெயினான ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா நீர்க்கொப்பளம் மாதிரி வரும். ஆமா, வாய்கள்ல, வாயில, ஈர்ல, பல்லுல, அதே மாதிரி இந்த குழம்புகளுக்கு இடையில, அதே மாதிரி மடியில வரும், காம்புகள்ல வரும். இந்த மாதிரி வர்ற சமயத்துல அது கால இடைவில் அது என்ன ஆகும்னா அந்த குப்பளங்கள் அது உடஞ்சு அது புண்ணா மாறிடும். அது வந்து அந்த அதோடைய மில்க் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே ஈவன் நம்ம அது நல்லா ரிக்கவர் ஆனதுக்கு அடல்ட் அனிமல்ஸ் அவ்வளோவா அதுக்கு டெத் ஆகுறது இல்லை. ஆனால் அது சரியானதுக்கு பிற்பாடுமே இந்த லாசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஆகி போகுது. அதனால அவங்களுக்கு என்ன பொருளாதார இழப்புகள் அது நிறையா அவங்களுக்கு லாசஸ் வருது. அதே நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணும்போதும் நம்ம ப்ராடக்ட்ஸ் உடைய வேல்யூ கம்மியாகிடுறது. அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிசீஸ். அதனால தான் இதுக்கு வந்து தடுப்பூசி கண்டிப்பாக போடணும், தாக்கி இந்த மாதிரியான லாசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால. ஏன்னா மாடுகளில் நம்ம தடுப்பூசி எதுக்கு போடுறோன்னா மெயினா இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறது.
1: இப்ப வந்து தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இது வந்து கம்பல்சரி எல்லா மாடுகளுக்கும் போட்டே ஆகணுமா? சமீபத்தில் கேள்விப்படுறோம் எப்படின்னா மாடு அதாவது பிரெக்னன்ட் இருந்துச்சுன்னா மாடு அதுக்கு போடக்கூடாதுங்கிறாங்க. இது மாதிரிலாம் ஒரு இது இருக்கா, இது ஆடு பிரெக்னன்ட் இருந்தால் போடக்கூடாது அப்படி
0: இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலி இந்த நம்ம வேக்சின்ஸ் வர்றது வந்து டெஸ்டட் வேக்சின்ஸ் தான். இது வந்து பிரெக்னன்ட் அனிமல்ஸ்க்கு சேஃப் தான். உங்க வெட்டினேரியன் கருதுனாங்கன்னா அது சேஃபா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா பாருங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இப்ப நிற மாசமா சினையா இருக்கிற சமயத்துல நம்ம அதை பிடிக்கிறோம் கட்டுறோம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராம அதை மேனேஜ் பண்ண முடியும்னா இந்த வேக்சின் ஆஸ் சச் சேஃப்னு தான் இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லைக்கு அது பிரெக்னன்ட் அனிமல்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது இந்த மாதிரியான வேக்சின்ஸ் பல விதத்தில் டெஸ்ட் பண்ணி பல லெவல்ஸில் டெஸ்ட் பண்ணி வர்றப்படு வேக்சின்ஸ். அதனால ரொம்ப சேஃபான வேக்சின்ஸ் தான், பயப்படுறதுக்கு தேவையில்லை.
1: நம்ம விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு வர என்ன மேடம் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? இனியும் கூட மக்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டான நிலைமைக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: மோஸ்ட்லி நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம். நம்ம பார்க்குற சமயத்தில் இந்த அசால்ட்டு தன்மை எதுக்கு வருது அவங்களுக்குன்னா ஏன்னா அந்த நோய் தான் இல்லையே அப்படிங்கிறது மாதிரி தான். ஆனால் வேக்சினுங்கிறது வந்து நம்ம தடுப்புக்காக தான் பண்ணுறோம். சில நோய் இந்த நோய் வந்து ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இல்லை, இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லாசஸ் வந்து அந்த ஃபார்மர் தான் பேர் பண்ணுற மாதிரி வரும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நிறையா நுக்சான் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுனால தான் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த தேசிய கால்நடை நோய் தடுப்பு அந்த திட்டத்துக்கு கீழே இது வந்து 100% எல்லாருமே கம்பல்சரி போடணுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க.
1: இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை போடணுமா, இது எந்த காலகட்டத்தில் இது போடப்பட வேண்டும்?
0: இனிஷியலி நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு கண்டுக்குட்டி இருக்குது, கண்டு இருக்குது, நம்ம ஆரம்பிக்கும் போது 4 மாதம் கண்டுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 4 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு டோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த 4 மாதம் கண்டு மட்டும் திருப்பி 30 நாள் கழித்து திருப்பி ஒரு பூஸ்டர் வேக்சின் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் எவ்ரி 6 மந்த்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி பெரிய மாடுகளாக இருந்ததுன்னா அதாவது 6 மந்த்ஸ் அண்ட் அபவ் இருந்ததுன்னா 1 in 6 months கண்டிப்பாக போடுவோம். இது நம்ம வந்து டிசீஸ் ஃப்ரீ ஸ்டேட் வந்து அந்த டிசீஸ் ஃப்ரீ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இதை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணணும்னா நம்ம ஃபார்மர்ஸ் நம்மளுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக அதை டச் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப
1: இப்போ இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி மாட்டை பாதுகாக்கிறது? இப்போ கட்டுத்தறைகள்லாம் சுத்தமாக வச்சுக்கணுமா, இல்லை அந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்?
0: அந்த வைரஸ் இல்லைங்க, அதனால ஃபார்மர்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு அது இல்லை. அந்த மாதிரி

0: எதுவுமே இல்லை. பட் எப்பவுமே சராசரி யார் பண்ணினாலுமே எப்பவுமே சானிடேஷன் கிளென்லினஸ் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். டே டு டே ருட்டீன்ல நம்ம மாடு தொழுவத்தை இருக்கட்டும், மாடு சுத்தி அக்கம் பக்கம் இருக்கட்டும், எல்லாமே நீட் அண்ட் கிளீனா வைக்கணும். டெய்லி டெய்லி அந்த சாணங்களை டிஸ்போஸ் பண்றதை ப்ராப்பரா பண்ணணும், அந்த யூரின் டிஸ்போசல் ப்ராப்பரா பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இது மட்டும் இல்லை, இந்த வைரஸ் மட்டும் இல்லை, இது பயப்பட வேண்டாம் யாருமே, அந்த மாதிரியான இப்ப எதுவுமே இல்லை. நம்ம வேக்சின் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம், அதுக்கு தடுப்பு ஊசி மட்டும்தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். மற்றபடி யார் வளர்த்தாங்கன்னாலும் சுத்தம் சுகாதாரம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்தில் பயோ செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நம்ம எந்த மாடையுமே டக்குன்னு உள்ள கொண்டு வர்றது, அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாரும் விசிட்டர்ஸ், இப்போ நம்ம பெரிய பண்ணை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த விசிட்டர் வந்தாலும் சடசடன் நம்ம ஃபார்முக்குள்ளே போகிறது, அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. எதுனா இந்த தேவையில்லாத தொற்றுகள் எதுவும் கூட வந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்போ வேற யாராவது பால் வச்சிருப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க, மடியில் பிரச்சனையா இருக்கும், அவங்க அந்த மடியை தொட்ட படி வந்து வேற மாடுகளை தொடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஐசோலேஷன், எந்த அனிமல் நம்ம பாக்குறோம் எதுலயாவது சில சிம்டம்ஸ் இருக்கு இல்ல அறிகுறி இந்த நோய்க்கு இல்லை, எந்த இதுக்குமே அது இமிடியட்லி செப்பரேட் பண்றது, செப்பரேட்டா வச்சு பாத்துக்கிறது, கீழே வந்து கிளன்லினஸ் மெயின்டைன் பண்றது. நம்ம சானிடேஷனுக்கு ஈவன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய சொல்யூஷன் அந்த கரைச்சல் கூட நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். அப்ப அதை நம்ம லோக்கல் வெட்டினரியனை கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க சொல்லி தருவாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. மெயினா நம்ம பாக்குறது என்னன்னா, அந்த சாணம் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும், இல்லை பண்ணலையா ஈ தொல்லை வரும், கொசு தொல்லை வரும், அது வந்து ஒரு வெக்டர், அது நிறைய டிசீஸை இங்கேருந்து அங்கே பரப்புறதுக்கு ஒரு இதாகும். அதனால அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது எதை பண்ணினாலும் எது இதுக்குனாலும் கண்டிப்பாக சுத்தம்.
1: இப்போ மேடம் இன் கேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடு எஃபெக்ட் ஆயிடுச்சு, திருப்பி ரிகவரி ஆயிருமா?
0: அதாவது பெரிய மாடுகளில் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறது இல்லைங்க, பெரும்பாலும் ரிகவரி தான், மோட்டாலிட்டி அதுக்கு இருக்கிறது இல்லை. அதனாலே ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதை கவனிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு பொருளாதார லாஸ் நிறையா இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஏன்னோடைய மாடு நம்ம வளர்க்குறதே பாலுக்கும் இதுக்கும் தான். மற்ற சின்ன காஸ் கண்டு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது, அதுவுமே ரொம்ப அதிகம் இல்லைங்க, 1-2% வரதான். அதனால அதில் வந்து டெத்துங்கிறது வந்து இல்லை. பட் இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறனால தான் இதுக்கு இவ்வளவு தீவிரமா நம்ம வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எடுக்கிறோம். இப்ப வேக்சினேஷன் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்றோம், அந்த பீரியடுக்குள்ள எல்லா மாடும் அட் அ டைம்ல ஒரே டைம்ல வேக்சினேட் ஆகணும் கம்பல்சரி, இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஃபார்மர்ஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்னால் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில டைமில் நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கலாம், ஒரு இல்லைன்னா 1-2 நாள் கொஞ்சம் டல்லா லேசினஸாக இருக்கிறதுக்கு. பட் அதர்வைஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு பால் கொஞ்சம் கம்மியாகலாம், பட் திருப்பி ரிட்டைன் ஆகிடும். அப்போ நமக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதர்வைஸ் அந்த நோயால் வர்ற லாஸ் காட்டிலையும் இந்த வேக்சினேஷன் வர்றது வந்து எவ்வளோ பாதுகாப்பும் கிடைக்குது அனிமலுக்கு, அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சாதான் நம்ம அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக ஃபீல் ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வேக்சின் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
1: இது தவிர வேற என்னென்ன வேக்சின் எல்லாம் மாடுகளுக்கு போடப்படுகிறது?
0: இங்கே வந்து நம்ம போடுறது வந்து எஃப்எம்டி மட்டும்தாங்க. நம்ம இருக்கிறது வந்து அந்தமா நிக்கோபார் ஐலண்ட்ஸில் நம்ம ஒரு விதத்தில் ரொம்ப லக்கி தான். ஏன்னா இதில் வந்து மற்றபடியான எந்த ஒரு தொற்றும் இருக்கிறது இல்லை. இது வந்தனால தான் நம்ம இதோடைய இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்ணுறோம். அதர்வைஸ் மாடுகளில் நான் கேட்டல்னு சொல்கிறேன், மாடுகளில் வந்து நம்ம எந்த வேக்சினும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பட் இந்த வேக்சின் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர் டேகிங் ரொம்பவே முக்கியங்க. அந்த இயர் டேகிங் எல்லாரும் பண்ணணும், அப்போ தான் நம்ம அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டரும் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஒரு அனிமலுக்கான ஆதார் மாதிரினே வச்சுக்கோங்களேன், அதோடைய ஐடென்டிட்டி. அப்போ எல்லா ஃபார்மரும் முன் வந்து அதை பண்ணிக்கிறோணும்னு நான் வேண்டிக்கிறேன். இனி ஒன்று என்னென்னா, டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம டிவார்மிங்க்கும் வேக்சினேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னால், டிவார்மிங் எதுக்கு பண்ணணும்னா, நம்ம உடலில் வேறு கிருமிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த மாடை வீக் ஆக்கிரும், அதனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வளர விடாது, அது வராமல் போயிடும். அதனால நம்ம வேக்சின் போட்டாலும் எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடும். அதனால நாங்கள் கண்டிப்பாக வேக்சினேஷனுக்கு முன்னாடி நாங்கள் டிவார்மிங் கொடுக்கறது உண்டுங்க. அதாவது இந்த பூச்சிக்கொல்லி அந்த பூச்சி மருந்து நம்ம வந்து கொடுக்கறது உண்டு. ஸோ அதை கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் கொடுத்துக்கிறோம், கொடுத்துட்டு இந்த வேக்சினேஷனுக்கு போகும்.
1: இப்போ எஃப்எம்டி வந்து போயிட்டு இருக்கு, நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இது என்னன்னா, இதில் எங்களுக்கு நம்ம டீம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் எங்கேயுமே நேயர்களோ இல்லை நம்ம வேளாண் பெருமக்களோ நம்மளுக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. நம்மளை தேடி வர வேண்டிய வெட்டினரி டிஸ்பென்சரி எதையும் நாடி போக தேவையில்லை. டீம்ஸ் கன்ஸ்டியூட் ஆகப்பட்டிருக்கு, எல்லா டீம்ஸும் வீடு வீடாக வந்து கவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து முன்னே உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க முன்னாடியே வந்து, இன்னைக்கு நாளைக்கு எந்த இடத்துக்கு போவாங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க, நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு. அவங்க வர்ற சமயத்தில் தயவுசெய்து உங்கள் கால்நடைகள் எது எது வச்சுருக்கீங்க

0: அது எல்லாத்துக்கும் எது உரிய இப்ப எதுக்கு வேக்சின் போடுறாங்களோ அதுக்கு கண்டிப்பா வேக்சினேட் பண்ணிக்கோங்க. அது உங்க நல்லதுக்கு தான் பண்றாங்க. வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பத்தான் நம்ம கால்நடைகள் பாதுகாப்பா இருக்கும். இப்ப நம்ம எந்த மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கு பண்ற சமயத்துல அதோடைய கண்டு நாளைக்கு பிறக்கும் போது அதுக்கு தன்னாலவே நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கும் வரும். அப்ப ஒரு நல்ல இது உருவாக்கணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வேக்சினேஷன் பண்ணி ஆகணும். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட், எல்லா ஃபார்மர்ஸும் கண்டிப்பாக தயவு செய்து இதுக்கு
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். இந்த எஃப்எம்டி போகிற நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு இது பயன்பெறும் வகையில் அமையும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்க, மிக்க நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கால்நடைகளுக்கு எஃப்எம்டியின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் வரதராஜன். நேர்களே, தரமான வானொலி நிகழ்ச்சிகள் வழங்கி பங்கேற்க உங்களை பிரசார் பாரதி அழைக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சி உருவாக்குபவர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பு நிறுவனங்கள், நிகழ்ச்சி தயாரிக்கும் உரிமை உடையவர்கள் மற்றும் நிகழ்ச்சி திரட்டுபவர்கள் எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கீழ் தரமான வானொலி நிகழ்ச்சிகளை வழங்க பங்கேற்குமாறு பிரசார் பாரதி உங்களின் விண்ணப்பங்களை வரவேற்கிறது. இதில் வருவாய் பகிர்வு முறை, அதாவது ரெவென்யூ ஷேர் மோட், நிதியுதவி பெற்ற நிகழ்ச்சி முறையாக, அதாவது ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் மோட், இலவச முறையாக, அதாவது கிராட்டிஸ் மோட் ஆக இருக்க வேண்டும். வானொலி நாடகங்கள், ஆவணப்படங்கள், கதை சொல்லல் மற்றும் ஆடியோ தொடர்புகள், புதுமையான ஆடியோ வடிவங்கள், போட்காஸ்ட், வினாடி வினா போட்டி மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆகியவை இதில் அடங்கும். விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கு முன் பிரசார் பாரதி உள்ளடக்கம் பெறும் கொள்கை 2024 மற்றும் அதன் சமீபத்திய திருத்தங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் கொள்கையின் தகுதி, நிகழ்ச்சி வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு விதிகள் மற்றும் வணிக விளம்பர விதிகள் பற்றிய விவரங்களும் உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் அனைத்து தேவையான விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணங்களுடன் தங்கள் விண்ணப்பங்களை எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். எங்களின் மின்னஞ்சல் முகவரி hoortblayar@prayasarbhaarati.gov.in மற்றும் விவரங்களுக்கு பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணியின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை பார்க்கவும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி. இந்தியாவின் பொதுச்சேவை நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ உங்கள் படைப்பாற்றலை அளிக்கும் வாய்ப்பை தருகிறது. இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.

இத்துடன் இன்றைய தமிழ் முதல் நிகழ்ச்சிகள் நிறைவுபெறுகிறது. நாளை எமது தமிழ் முதல் நிகழ்ச்சிகள் குரல் முதல் தகவல் நேரம் ரசிகர் தேன் கிண்ணம் ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் முதல் நிகழ்ச்சிகள் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.